0: அருக்கோயில் இருக்கின்ற தாராபுரம்
1: இங்கு அலங்கார ரூபம் ஆரத்தி தீபம் இங்கு அலங்கார

சாவித்ரி என்ற படத்திற்காக ஒலிக்கியிருக்கும் இந்த குரல்கள் MS சுப்புலட்சுமி அவர்கள் குரல், தொடர்ந்து ராதா விஸ்வநாதன் ஆகியோர் பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து திருநீலகண்டர் என்ற படத்திற்காக ஒலிக்கியிருக்கும் இந்த குரல்கள் எம் கே தியாகராஜ பாகவதர் குழுவினர்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சால்

0: நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பா எபோலா பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா

0: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள்.

0: பிரிச்சு சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
1: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிக்கோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தித் துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: राष्ट्रपति भवने गतसायं आयोजितस्य रक्षा अलंकरण समारोहस्य समये राष्ट्रपतिः द्रौपदी मुर्मू शौर्य पुरस्कारान् प्रदत्तवती. उपराष्ट्रपतिः सीपी राधा कृष्णन वर्यः, प्रधानमंत्री नरेन्द्र मोदी, रक्षामंत्री राजनाथ सिंहः, अन्ये केन्द्रीय मंत्रिणः, सशस्त्र सेनायाः वरिष्ठाधिकारिणश्च अस्मिन् अवसरे उपस्थिताः आसन्. राष्ट्रपतिः समारोहस्य समये रक्षा सैन्य दलानां, केन्द्रीय सशस्त्र आरक्षक बलानां, राज्य केन्द्र शासित प्रदेशयोः आरक्षकेभ्यश्च 7 कीर्ति चक्राणि, 15 वीर चक्राणि, 31 शौर्य

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:20

0: 5க்கு திரை இசை, 7:30க்கு ஆர்ட்ஸவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30க்கு திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, ரஞ்சினி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம்ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். 10:10க்கு விஸ்வதர்ப்பன், 10:20க்கு வேர்ல்ட் நியூஸ், 10:30க்கு சுகமான ராகங்கள், 11:10க்கு திரைகானம், 11:30க்கு மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோக அபியாசம், மயூராசனா குறித்த தகவல்கள், தொடர்ந்து சித்திர சங்கீதம் இடம்பெறும். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம், 12:50க்கு மெல்லிசை. பிற்பகல் 1:10க்கு இசைமலர், கே பாரதி அவர்களின் பாட்டு, வி மிருதுளா அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், மாலை 4:10க்கு தேநீர் நேரம், 4:20க்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25க்கு ரோஸ்கார் சமாச்சார், 4:30க்கு பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5 மணிக்கு அரங்கிசை, கே ஜோத்ஸ்னா அவர்களின் பாட்டு கேட்கலாம், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ஆறு 5க்கு நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை, 6:30க்கு மார்க்கெட் மந்த்ரா, 7:10க்கு சிறுவர் சோலை, தொலைபேசி நவீன வாழ்க்கையில் நெருங்கிய நண்பன் பி கஷிகா வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம் எஸ் வருணேஷ் வழங்கும் தமிழ் இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் பி ஹர்ஷிதா, நீரின்றி அமையாது உலகு உரை வழங்குபவர் எஸ் ரவன், 7:50க்கு செய்தி கதம்பம், 8:10க்கு திரைகானம், 9:15க்கு ஸ்பாட்லைட், 9:30க்கு மணி டாக், 9:45க்கு மந்தன், 10:10க்கு விஸ்வதர்ப்பன், 10:20க்கு வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30க்கு வெஸ்டர்ன் மியூசிக், 11:10க்கு மத்திய அரசின் 12ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல், பங்கு பெறுபவர் மூத்த பொருளாதார நிபுணர், 11:45க்கு திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30க்கு நமது உழவர் உலகத்தில்
2: நாய்க்குட்டிகளை வளர்க்குறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தான். அது ஒரு மிக மகிழ்ச்சியான பயணம். அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்ப நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கு பிடிச்சது. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கூட கிடைக்குதா, அதுக்கான மன நல அழுத்தங்கள் இல்லாமல் அவை நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்களா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும்.
3: நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30க்கு நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நிகழ்ச்சியை மத்தியாலை 720 KHz கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
4: ஆகாசவாணி வார்த்தல் சதுத்து நதி அக்ராஸ் நிர்மல். భారత్ సరికొత్త అవకాశాలతో ఆవిష్కరణలతో స్వయం సమృద్ధి దిశగా నూతన ఆకాంక్షలతో మార్పు జరిగిందని కేంద్ర సమాచార ప్రసార శాఖ మంత్రి అశ్విని వైష్ణవ్ చెప్పారు. రాష్ట్రపతి ద్రౌపది ముర్ము నిన్న న్యూఢిల్లీలో సాయుధ బలగాలు, కేంద్ర సాయుధ పోలీసు బలగాలు, రాష్ట్రాలు, కేంద్రపాలిత ప్రాంతాల పోలీసులకు శౌర్య పురస్కారాలను ప్రదానం చేశారు. ప్రధానమంత్రి సురక్షిత మాతృత్వ అభియాన్ 10 సంవత్సరాల అమలును పురస్కరించుకొని కేంద్ర ఆరోగ్య కుటుంబ సంక్షేమ మంత్రిత్వ శాఖ ఈరోజు నుంచి దేశవ్యాప్తంగా వేడుకలను జరుపుతుంది. విశాఖపట్నం ఉక్కు పరిశ్రమ ప్రమాదంలో మరణించిన వారి కుటుంబాలకు 25 లక్షల రూపాయలు, గాయపడిన వారికి 10 లక్షల రూపాయల పరిహారాన్ని కేంద్ర ఉక్కు శాఖ మంత్రి కుమారస్వామి ప్రకటించారు. ప్రధాన మంత్రి నరేంద్ర మోదీ 12 సంవత్సరాలు పూర్తి చేసుకున్న సందర్భంగా భారత్ సరికొత్త అవకాశాలు

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறு சீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2,00,000 ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25,00,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்விச் செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்.

0: கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028ஆம் ஆண்டுக்குள் முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 7:25. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். தாம்பரம் அனகாபுதூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது மகள் ஆர் பவித்ரா என்பவரை மே மாதம் 31ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள்: வயது 17, உயரம் 5 அடி, தாய்மொழி தமிழ், அடையாளம் மாநிறம், காணாமல் போன அன்று மஞ்சள் நிற சுடிதார் மற்றும் கிரே நிற லெகிங்ஸ் அணிந்திருந்தார். காணாமல் போனவர் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: தாம்பரம் காவல் கட்டுப்பாட்டு அறை, டீஃப்

4 சங்கர் நகர் காவல் நிலையம், T4 சங்கர் நகர் காவல் ஆய்வாளர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8525007100, 9498100054, 9840598578756. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். 100.1 MHz FM கோல்டில் இனிய திரை இசை பாடல் ஒன்று கேட்கலாம். அமரன் திரைப்படத்திற்காக நகுல் பட் அபியங்கர், ரம்யா பட் அபியங்கர் பாடியுள்ள பாடல்.

0: திரைசை பாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: www.delhi-law.in से प्राप्त की जा सकती है।
1: கோ திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் குழுவினர் பாடியுள்ள பாடல்

0: கட்டுப்பாடு கட்டினா ஸ்வயம் ஹி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து பீஸ்ட் திரைப்படத்திற்காக அனிருத் ஜொனிதா காந்தி பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:47 நிமிடம் 18:00.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: திரைக்கானத்தில் நிறைவாக ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக சுனிதா சாரதி, ARR ரஹ்மான், பாப் ஷாலினி ஆகியோர் பாடியுள்ள பாடல்

நேயர்கள் மனவருடைய பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் இனிய திரைசை பாடல்கள் ஒலிக்கும் 10:30 சுகமான ராகங்களில்

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். முதலில் கோபாலக பாகிமாம் ஸ்வாதித்நாள் கீர்த்தனை, ராகம் ரேவகுப்தி மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் இப்போது 9:26. அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம்ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து கல்யாணி ராகத்தில் ஏதா உணரா தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக நவநீத் சோரா ராகம் நவ்ரோஜ் மிஸ்ரஜாப்பு தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்டோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங்.

நேயர்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் கே பாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி மிருதுளா அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
2: சுகமான ராகங்களில் தொடர்ந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: 0444249864548 0444249864548
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: சுகுமான ராகங்களில் தொடர்ந்து காதல் மன்னன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். வித் லவ் திரைப்படத்திற்காக ஆதித்யா ஆர்கே பாடியுள்ள பாடல்

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

தனம் மூலம் இதம் ஜெகத் அன்ன சம்ஸ்கிருத சூக்தி பரமசத்தியம். ஈ பிரபஞ்சம் நடவடானிக்கு தனமே மூல இந்தனம். அய்தே மனிஷே சிருஷ்டின்சின ஈ தனம் சிவரிக்கு ஆ மனிஷினே கீலுபொம்மனு சேசி ஆடிஸ்துண்டடம், மனிஷி ஆ தனானிக்கே தாசுடவடம் ఎంతో ఆశ్చర్యమే. శ్రమను నమ్ముకున్న వానికి జగమంతా లక్ష్మీ నివాసమే. ధనాన్ని ధర్మబద్ధంగా తన శక్తిని బుద్ధిని

சாகக்கபோதே ஊரக சதிக்கிலபடி போதுரு கண்டபலமு தோட்டே கனகாரியமு சாதிஞ்சலேரு புத்திபலமு தோடைத்தே விஜயம்மு வரிம்பகலரு.

0: ஆகாஷவாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிகாட்ட வருகிறது குறளமுதம்.

0: மாறுபட்ட மனக்கோட்பாட்டை விட்டு விலகி நடப்பது நல்லது. அதனை ஊக்கப்படுத்தி வளர்ப்பது அழிவை உண்டாக்கும். குறள் எண் 858 அதிகாரம் இகல்.
1: இகழிக்கு எதிர் சாய்தலாக்கம் அதனை மிகழூக்கின் ஊக்குமாம் கேடு.
0: மாறுபட்ட மனக்கோட்பாட்டை விட்டு விலகி நடப்பது நல்லது. அதனை ஊக்கப்படுத்தி வளர்ப்பது அழிவை உண்டாக்கும். குறள் எண் 858 அதிகாரம் இகல்.
2: வாழ்வின் நெறிகாட்டியது குறளமுதம். நூறுபலி 1 MHz எஃப்எம் கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். கே பாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி மிருதுளா அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, கே ஜோத்ஸ்னா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். இரவு 7:10 சிறுவர் சோலை, தொலைபேசி நவீன வாழ்க்கையின் நெருங்கிய நண்பன் பி கஷிகா வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம் எஸ் வருணேஷ் வழங்கும் தவில் இசை, நீதி கதைகள் சொல்பவர் பி ஹர்ஷிதா, நீரின்றி அமையாத உலகு உரை வழங்குபவர் எஸ் ஸ்ரவன், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல், பங்கு பெறுபவர் மூத்த பொருளாதார நிபுணர். 11:45 திரைகானம். 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரைகானம். காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் உங்களுக்காக உயிரா மானமா திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
3: மனிதன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready. Cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியுள்ள பாடல்.
2: தகதான் தகதான் தாம் தின் தாம் தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 12:19:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட். அன்பேவா திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

புலவனும் அவளை பாட்டில் வைப்பார். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும். அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்தது

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க

0: சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா.
1: நேயர்கள் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் உலா வந்தது திரைகானம்.

0: उमंग सीआईईटी प्रस्तुत करता है
1: उमंग उमंग उमंग उमंग।
2: सभी श्रोताओं का उमंग कार्यक्रम में स्वागत है। आप सबको विमलेश का नमस्कार
3: और अजीत का भी नमस्कार। आइए
4: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024ஆம் ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகள் ஆகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை, நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும்

திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
1: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைகள் மன்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து 1-2 நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 12:50, 12:00. 100.1 MHz FM கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். எஸ் என் சுப்பிரமணியம் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர் ஜெயஸ்ரீ ஜெகன். பாடலுக்கு இசை கே பத்மநாபன்.

வி மிருதுளா அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம். ஞானானந்தமயம் என தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து தில்லை சிதம்பரம், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 1:22. 28 நொடி. அம்பநாது விண்ணப்பமு. பல்லவி கோபாலையர் கீர்த்தனை. தோடி ராகம். ஆதிதாளம்.

இதுவரை இசைமலரில் கே பாரதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி மிருதுளா அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம்.

உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in

0: सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரை கானம். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக மனு சுனந்தா பாடிய பாடலை.

நாம் நிறுத்தி கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரைகானம். தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா ஆகியோரின் குரலில் மறுமலர்ச்சி திரைப்பட பாடலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: காற்றலையில் கானங்களுடன் ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரைகானம். நாம் கேட்கவிருப்பது ஹரிஹரன், சந்தனா பாலா ஆகியோரின் குரல்களில் வில்லன் திரைப்பட பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: FM கோல்டு அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரைக்கானம். நேரம் இப்பொழுது 3:15. சித்ரா சுஜாதா ஆகியோர் குரலில் ஸ்நேகிதியே திரைப்பட பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

நேரம் 3:25. 100.1 MHz FM கோல்டு அரைவரிசையில் ஒழித்து கொண்டிருப்பது திரைகானம். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ரன் திரைப்படத்திற்காக ஹரீஷ் ராகவேந்தர், ஜாக்ஸ் மெல்லி ஆகியோர் பாடிய பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: திரைகாணத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக மதுபாலகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர் பாடிய பாடல்.

1.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரைகானம். தொடர்ந்து பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக தேவன் கிளின்டன் ஆகியோர் பாடிய பாடல்.

தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திற்காக

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: தேனி நேரம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்கும் முன்,
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samruddh Bharat. Join Indian Navy.
1: தேனி நேரம் நிகழ்ச்சியில் இப்போது நெற்றிக்கண் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: Today is the birthday of Anushka Shankar, a British-American sitar player and musician of Indian origin. She performs across multiple genres and styles, classical and contemporary, acoustic and electronic. She has received 14 Grammy Awards nominations and was the first musician of Indian origin to perform live and to serve as a presenter at the ceremony. The music that you're listening to in the background is one of her performances on Indian classical rag.
1: और दोस्तों वक्त हो गया आपसे इजाज़त लेने का, तो आज्ञा दीजिए मुझे यानी मुनीश शर्मा को और मेरे साथ हैं तन्वी खुराना, कार्यक्रम यहीं समाप्त करते हैं।
0: नमस्कार।
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. அரங்கிசை. கே ஜோச்சியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷேர்த்ரை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலாவதாக தாயே திரிபுர சுந்தரி, சுத்த சாவேரி ராகம், கண்ட சாப்பூ தாளம், பெரியசாமி தூரன் பாடல்.

கே ஜோத்ஸ்யா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்ததாக காமாட்சி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். சாவேரி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக தேடி உன்னை சரணடைந்தேன். மாண்டூராகம் ஆதிதாளம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நிகழ்ச்சி நிரல் 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, தொலைபேசி நவீன வாழ்க்கையின் நெருங்கிய நண்பன் பி கனிஷ்கா வழங்கும் உரை. சங்கீதம் சந்தோஷம், எஸ் வருணேஷ் வழங்கும் தவில் இசை. நீதிக்கதைகள் சொல்பவர் பி ஹர்ஷிதா. நீரின்றி அமையாத உலகு, உரை வழங்குபவர் எஸ் ஷர்வன். 7:50 செய்திக்கதமும், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மன்தான், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல், பங்கு பெறுபவர் மூத்த பொருளாதார நிபுணர். 11:45 திரைகானம்.

நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். மாலபிகா கணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அனிமாதாஸ் அவர்களின் சரோடு இசை. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம். ஸ்ரீபெரம்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. போரூர் எஸ்ஆர் ஜெயவேல் அவர்கள் தவிழ். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 சிக்கல் வி குஞ்சுமணி அவர்கள், என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஷேர்த்ரை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 11:30 நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். த்ருவ் எஸ் பதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாத் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 லயவின்

சன்னியாசம், ஆர் மகேஷ், வாணியம்பாடி சி எம் தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் தவில். இடம்பெறுவது ரூபக தாளம். 2:45 திரைகானம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:10 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா. மாலை 5 மணிக்கு அரங்கிசை. விஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், மல்லப்பள்ளி ஜி ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். இயற்கை தரும் இன்பம் உரை வழங்குபவர் இ கலையரசன். காலநிலை மாற்றம் எதிர்காலத்தின் எச்சரிக்கை மணி உரை வழங்குபவர் கே அபிநயா. நெகிழியில்லா பூமி ஜி லலிதா தேவி வழங்கும் உரை.7:50 செய்தி கதமம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட் லைட். 9:30 சர்ச்சா கா விஷய்கை. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருளிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள். 11:45 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: சூரியகர்.
3: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
4: திரைசை கேட்கலாம். மின்சார கனவு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சுஜாதா ஆகியோர் குரலில் ஒலிக்க வருகிறது.

0: VBG Ramji. The act will come into force across the country with effect from 1st of next month. Rural Development Minister Shivraj Singh Chauhan announced this in a media briefing after holding a virtual meeting with the rural development ministers of the states and UTs in New Delhi. He said that the government has asked states and union territories to make necessary preparations ahead of the implementation of the act. Benchmark domestic equity indices ended over 0.5% up today, snapping two-day losing streak. The Sensex rose 395 points to close at 73,919, while the Nifty jumped 119 points to settle at 23,242. And that is the end of this news bulletin.
1: Neram, 7 mani, 10 nimidam, Akashvani.
2: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
3: தொலைபேசி நவீன வாழ்க்கையின் நெருங்கிய நண்பன். உரை வழங்க வந்திருக்காங்க பி காஷிகா.
4: மனித வாழ்க்கையில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. அவற்றில் உலகையே ஒரு சிறிய கிராமமாக மாற்றிய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தொலைபேசி ஆகும். கையில் இருக்கும் இந்த சிறிய சாதனம் உண்மையில் எவ்வளவு பெரியது தெரியுமா? ஒரு நூலகத்தின் அறிவு, ஒரு ஆசிரியரின் வழிகாட்டுதல், ஒரு நண்பனின் உரையாடல், ஒரு கலைஞனின் படைப்பு, ஒரு விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு, இவை அனைத்தையும் இன்று நம் உள்ளங்கையில் இருக்கும் தொலைபேசிக்குள் அடக்கியிருக்கின்றன. தொலைவில் இருப்பவரை அருகில் கொண்டு வரும் கருவி என்பதே தொலைபேசியின் உண்மையான அர்த்தமாகும். முன்னொரு காலத்தில் தகவல் பரிமாற்றம் கடிதங்கள், தூதர்கள், தபால் சேவைகள் போன்றவற்றின் மூலம் நடைபெற்றது. ஒரு செய்தி சென்றடைய பல நாட்கள் அல்லது மாதங்கள் எடுத்துக்கொண்டது. ஆனால் இன்று ஒரு அழைப்பின் மூலம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சில வினாடிகளில் பேச முடிகிறது. தொடக்கத்தில் சாதாரண அழைப்புகளுக்காக பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி இன்று ஸ்மார்ட்போனாக வளர்ந்து மனிதர்களின் வாழ்க்கையில் அங்கமாக மாறியுள்ளது. கல்வி, மருத்துவம், வணிகம், பாதுகாப்பு, பொழுதுபோக்கு, விவசாயம், அறிவியல், அரசாங்க சேவைகள் போன்ற அனைத்து துறைகளிலும் தொலைபேசி முக்கிய பங்கு வகிக்கிறது. தொலைபேசியை உலகிற்காக அறிமுகப்படுத்தியவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஆவார். அவர் 1876 தொலைபேசியை கண்டுபிடித்தார். அவரது கண்டுபிடிப்பு உலக தகவல் தொடர்பு துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. முதலில் கம்பி இணைப்புடன் இருந்த தொலைபேசிகள் பின்னர் வயர்லெஸ் தொழில்நுட்பமாக வளர்ச்சி பெற்றன. அதன் பிறகு மொபைல் போன்கள், ஸ்மார்ட் போன்கள், இணைய வசதிகள், வீடியோ அழைப்புகள் போன்ற பல முன்னேற்றங்கள் உருவானது. இன்று மனிதர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையின் பெரும்பாலான செயல்களை தொலைபேசியின் மூலம் செய்து வருகின்றனர். தொலைபேசியின் மிகப்பெரிய நன்மை உடனடி தகவல் தொடர்பு ஆகும். முன்னர் ஒருவர் மற்றொருவரிடம் தகவல் தெரிவிக்க கடிதம் எழுத வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது ஒரு அழைப்பில் தகவல் தெரிவிக்க முடிகிறது. இதனால் நேரம் மிச்சமாகிறது, செலவு குறைகிறது, தகவல் விரைவாக சென்றடைகிறது, தவறான புரிதல்கள் குறைகின்றன, உலகின் எந்த நாட்டில் இருந்தாலும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் எளிதாக பேச முடிகிறது. தொலைபேசி அவசர நேரங்களின் உயிர் காக்கும் கருவி. தொலைபேசி பல நேரங்களில் மனித உயிர்களை காப்பாற்றுகிறது. விபத்து, தீ விபத்து, உடல்நலக்குறைவு, கொள்ளை, இயற்கை பேரழிவு போன்ற அவசர நேரங்களில் உடனடியாக உதவி கேட்க முடிகிறது. ஆம்புலன்ஸ், காவல்துறை, தீயணைப்பு துறை போன்ற சேவைகளை சில நொடிகளில் தொடர்பு கொள்ள முடிவது தொலைபேசியின் மிகப்பெரிய நன்மையாகும். ஸ்மார்ட் போன்கள் கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளலாம், கல்வி வீடியோக்களை பார்க்கலாம், இணையத்தில் தகவல்களை தேடலாம், மின்னூல்களை படிக்கலாம், தேர்வு தயாரிப்புகளை மேற்கொள்ளலாம். குறிப்பாக கொரோனா காலத்தில் மாணவர்கள் வீட்டிலிருந்தபடியே கல்வி கற்றதற்கு தொலைபேசி முக்கிய காரணமாக இருந்தது. மருத்துவ துறையில் தொலைபேசி முக்கிய பங்கு வகிக்கிறது. நோயாளிகள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறலாம், மருத்துவ நேர முன்பதிவு செய்யலாம், அவசர உதவி பெறலாம், மருத்துவ அறிக்கைகளை பகிரலாம். தொலைதூர கிராமங்களில் வாழும் மக்களுக்கும் மருத்துவ சேவைகள் கிடைக்க உதவுகிறது. இன்றைய வணிக உலகில் தொழிலதிபர்கள் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ளலாம், பொருட்களை வியாபாரம் செய்யலாம், பொருட்களை விளம்பரம் செய்யலாம், ஆன்லைன் விற்பனை செய்யலாம், பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். இதனால் வணிக வளர்ச்சி வேகமாக நடைபெறுகிறது. இணைய வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் போன்கள்

0: உலக அறிவை மனிதர்களின் கையில் கொண்டு வந்துள்ளது. தொலைபேசியின் மூலம் செய்திகளை அறியலாம், உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம். இதனால் மனிதர்களின் அறிவு அதிகரிக்கிறது. தொலைபேசி மக்களுக்கு பலவிதமான பொழுதுபோக்குகளை வழங்குகிறது. உதாரணமாக திரைப்படங்கள், பாடல்கள், விளையாட்டுகள், சமூக வலைதளங்கள், நகைச்சுவை நிகழ்ச்சிகள், இவை மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. GPS மற்றும் வரைபட வசதிகள் மூலம் புதிய இடங்களுக்கு செல்லும் போது சரியான பாதையை காட்டுகிறது. இதனால் வழி தவறுவது குறைகிறது, பயண நேரம் மிச்சமாகிறது, பாதுகாப்பான பயணம் கிடைக்கிறது. முன்னர் வங்கிக்கு நேரில் சென்று செய்ய வேண்டிய பணிகளை இன்று தொலைபேசியின் மூலம் செய்ய முடிகிறது. உதாரணமாக பணம் அனுப்புதல், மின்கட்டணம் செலுத்துதல், ரயில் மற்றும் பேருந்து டிக்கெட் பதிவு செய்தல், ஆன்லைன் பொருள் வாங்குதல். இதனால் நேரமும் உழைப்பும் மிச்சமாகிறது. விவசாயிகளுக்கும் தொலைபேசி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அவர்கள் வானிலை தகவல்களை அறியலாம், சந்தை விலைகளை தெரிந்து கொள்ளலாம், அரசு உதவி திட்டங்களை அறியலாம். இதனால் விவசாயம் மேம்படுகிறது. முன்பு ஒரு பாடகரின் குரலை கேட்க வேண்டுமென்றால் பல கதவுகளை தட்ட வேண்டியிருந்தது. இன்று ஒரு பாடலை பதிவு செய்து பகிர்ந்தால் உலகமே கேட்கிறது. ஒரு மாணவன் வரைந்த ஓவியம் ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடைகிறது. ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கும் குழந்தையின் கண்டுபிடிப்பு உலக அளவில் பாராட்டப்படுகிறது. ஆகையால் திறமைக்கு இறக்கைகள் கொடுத்த கருவி தொலைபேசியாகும். தொலைவில் இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் எப்போது வேண்டுமானாலும் பேச முடிவதால் தனிமை குறைகிறது. மன ஆறுதல் தரும் தோழன். தூக்கம் அல்லது மன அழுத்தம் இருக்கும்போது நெருங்கியவர்களுடன் பேச உதவுகிறது. இது மன நிம்மதியை தருகிறது. இணையத்தின் மூலம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தொலைபேசி உதவுகிறது. மாணவர்கள் மட்டுமல்லாமல் பெரியவர்களும் பல திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் வீடியோ அழைப்பின் மூலம் முகம் பார்த்து பேச முடிகிறது. இதனால் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்பெறுகிறது. அவசர நேரங்களில் உடனடியாக உதவி கேட்க முடிவதால் பாதுகாப்பு உணர்வு கிடைக்கிறது. தொலைபேசி இன்று அலாரம், கேலண்டர், கணக்குப்பொறி, கேமரா, குறிப்பேடு, வங்கி, வரைபடம் போன்ற பல கருவிகளின் பணியையும் செய்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு, அவசர உதவி, ஆன்லைன் கல்வி, வீட்டிலிருந்தபடியே தொழில் செய்தல் போன்ற பல நன்மைகள் கிடைக்கின்றன. தொலைபேசி மனித வாழ்க்கையை எளிதாக்கிய மிக சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பாகும். தகவல் தொடர்பு, கல்வி, மருத்துவம், வணிகம், பாதுகாப்பு, பொழுதுபோக்கு போன்ற அனைத்து துறைகளிலும் இது மக்களுக்கு உதவி செய்து வருகிறது. மனிதர்களின் மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் துணையாக இருந்து அறிவை வளர்த்து உறவுகளை இணைத்து அவசர நேரங்களில் உயிர் காக்கும் நண்பனாக தொலைபேசி விளங்குகிறது. எனவே தொலைபேசி நவீன வாழ்க்கையின் நெருங்கிய நண்பன் என்பது மிகவும் பொருத்தமான கூற்றாகும். தொலைபேசியை நன்மைக்காக பயன்படுத்தினால் அது மனித வாழ்க்கையை மேலும் முன்னேற்றும் ஒரு சிறந்த தோழனாக இருக்கும். இன்று தொலைபேசி நமக்கு பேச கற்றுத்தரவில்லை, அது இணைக்க கற்றுத்தந்துள்ளது. தகவல்களை மட்டும் தரவில்லை, அறிவை தேட கற்றுத்தந்துள்ளது. உலகத்தை காட்டவில்லை, உலகத்துடன் சேர்ந்து வளர கற்றுத்தந்துள்ளது.
1: இதுவரை தொலைபேசி நவீன வாழ்க்கையின் நெருங்கிய நண்பன் உரை வழங்கினார் பி. காஷிகா. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக தவில் வாசிக்க வந்திருக்காரு எஸ். வருணேஷ்.
2: வணக்கம். நான் இப்பொழுது தவிலில் கீர்த்தனை வாசிக்கப் போகிறேன்.

0: இதுவரை நமக்காக தமிழ் வாசித்தவர் எஸ் வருணேஷ். நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காங்க பி அர்ஷிதா.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இன்று நான் சொல்ல போகும் கதை சற்று வித்தியாசமானது. ஒரு சிறுவன் ஒரு மரத்தின் நிழலை வாங்கிய கதை. என்ன, நிழலையா வாங்க முடியும்? அப்படித்தான் அந்த கிராமத்தில் எல்லோரும் சிரித்தார்கள். ஆனால் அந்த சிறுவன் செய்த ஒரு செயல் பல வருடங்கள் கழித்தும் மக்கள் பேசும் ஒரு நீதியாக மாறியது. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வறண்ட கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அவனிடம் ஒரு செல்வம் இருந்தது. அது பணமல்ல, மற்றவர்கள் பார்க்காததை பார்க்கும் சிந்தனை. கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அதன் நிழலில் மக்கள் ஓய்வெடுப்பார்கள், குழந்தைகள் விளையாடுவார்கள், பறவைகள் கூடு கட்டும். அந்த மரம் கிராமத்தின் அடையாளமாக இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் அந்த நிலத்தை வாங்கினார். மரமும் அவருடைய சொத்தாகிவிட்டது. அவர் மிகவும் பேராசைக்காரர். மறுநாளே ஒரு பலகையை வைத்தார். இந்த மரத்தின் கீழ் யாரும் உட்காரக்கூடாது. மக்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். மரம் உங்களுடையதாக இருக்கலாம், ஆனால் நிழலுக்கு எப்படி உரிமை கொண்டாட முடியும் என்று கேட்டார்கள். அவர் சிரித்தார். மரம் என்னுடையது என்றால் நிழலும் என்னுடையது தான். மக்கள் வருத்தப்பட்டனர். கோடை வெயில் கொளுத்தியது. குழந்தைகள் விளையாட இடமில்லை, முதியவர்கள் ஓய்வெடுக்க இடமில்லை. ஆனால் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்போது அருண் ஒரு நாள் அந்த செல்வந்தரிடம் சென்றான். ஐயா, ஒரு வேண்டுகோள் என்றான். என்ன என்றார் செல்வந்தர். இந்த மரத்தின் நிழலை மட்டும் எனக்கு விற்கிறீர்களா என்று கேட்டான். செல்வந்தருக்கு சிரித்து சிரித்து வயிறு வலித்தது. சிறுவனே, யாராவது நிழலை வாங்குவார்களா என்றார். அப்படியானால் விற்றுவிடுங்கள் என்றான் அருண். வேடிக்கையாகவே அவர் சம்மதித்தார். ஒரு சிறிய தொகைக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தார். அதில் மரத்தின் நிழலின் உரிமை அருணுக்கு சொந்தம் என்று எழுதப்பட்டது. கிராம மக்கள் எல்லோரும் சிரித்தார்கள். மறுநாள் காலை அருண் மரத்தின் நிழலில் உட்கார்ந்திருந்தான். செல்வந்தர் வந்தார். ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டார். அருண் அமைதியாக பத்திரத்தை காட்டினான். நிழல் என்னுடையது என்றான். செல்வந்தர் கோபப்பட்டார். ஆனால் பத்திரம் சரியாக இருந்ததால் எதுவும் சொல்ல முடியவில்லை. சில மணி நேரங்கள் கழிந்தன. சூரியன் நகர்ந்தது, நிழலும் நகர்ந்தது, அருணும் நிழலோடு நகர்ந்தான்.

மாலை நேரத்தில் நிழல் மெதுவாக செல்வந்தரின் வீட்டு வாசல் வரை வந்தது. அருண் அங்கே போய் அமர்ந்தான். பிறகு அவன் நண்பர்களையும் அழைத்தான். குழந்தைகள் எல்லோரும் வந்தார்கள், முதியவர்களும் வந்தார்கள். அனைவரும் நிழலில் அமர்ந்தார்கள். சில நாட்களில் ஒரு புதிய பிரச்சனை ஏற்பட்டது. நிழல் வீட்டுக்குள் வரும்போது மக்கள் வீட்டின் அருகே கூடிவிடுவார்கள். செல்வந்தருக்கு தனிமையே இல்லை. ஒரு நாள் அவர் கோபமாக கத்தினார், இது என் வீடு. அப்போது அருண் அமைதியாக சொன்னான், ஆமையா, வீடு உங்களுடையது, ஆனால் இப்போது நிழல் என்னுடையது. அந்த நொடியில்தான் செல்வந்தருக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவர் மரத்தை வாங்கியிருந்தார், ஆனால் மரத்தின் உண்மையான மதிப்பை வாங்கவில்லை. அடுத்த நாள் கிராம மக்களை அழைத்தார். பலகையை அகற்றினார். பிறகு சொன்னார், நான் மரத்தை என் சொத்தாக நினைத்தேன், ஆனால் மரம் தன்னுடைய நிழலை யாரிடமும் விற்பதில்லை, அது எல்லோருக்கும் தருகிறது. அன்றிலிருந்து அந்த மரம் மீண்டும் கிராம மக்களின் சந்திப்பிடமாக மாறியது. குழந்தைகள் விளையாடினார்கள், முதியவர்கள் ஓய்வெடுத்தார்கள், பறவைகள் பாடின. பல ஆண்டுகள் கழிந்தன. அருண் பெரியவனானான். யாரோ ஒருவர் அவனிடம் கேட்டார், அந்த நாள் ஏன் நிழலை வாங்கினாய்? அருண் சிரித்து கொண்டு சொன்னான், நான் நிழலை வாங்கவில்லை, ஒருவர் மறந்து போன உண்மையை அவருக்கு திரும்ப கொடுத்தேன். இந்த கதையின் நீதி, வாழ்க்கையில் சில விஷயங்கள் பணத்தை விட பெரியவை. அன்பு, கருணை, பகிர்வு, இயற்கை, இவற்றை யாராலும் தனியாக வைத்துக் கொள்ள முடியாது. விளக்கு தனக்காக ஒளிராது, மரம் தனக்காக நிழல் தராது, நதி தனக்காக ஓடாது. அப்படியே நல்ல மனிதன் தனக்காக மட்டும் வாழ்வதில்லை. உண்மையான செல்வம் நாம் வைத்திருப்பதில் இல்லை, நாம் பகிர்ந்து கொள்வதில் இருக்கிறது. முடிவாக ஒரு வரி, மனிதனின் பெருமையை அவன் சேர்த்த செல்வம் சொல்லாது, அவன் பகிர்ந்த நன்மை சொல்லும். விதையின் ரகசியம். நான் சொல்ல போகும் கதை ஒரு விதையை பற்றியது. ஒரு விதையில் என்ன பெரிய கதை இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் மிகப்பெரிய உண்மைகள் மிக சிறிய பொருட்களுள் மறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் இன்று கேட்கப் போகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஆதவன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலி, ஆனால் ஒரு குறை இருந்தது. அவனுக்கு எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும். மரம் நட வேண்டும் என்றால் நாளைக்கே பழம் வேண்டும். படிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளிலே முதல் மாணவனாக வேண்டும். ஓவியம் வரைய வேண்டும் என்றால் முதல் முயற்சியிலே சிறந்த ஓவியராக வேண்டும். சுருக்கமாக சொன்னால், பொறுமை என்ற வார்த்தை அவனுடைய அகராதியிலே இல்லை. ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு வயதான முனிவர் வந்தார். கிராம மக்கள் அனைவரும் அவரிடம் அறிவுரைகள் கேட்டனர். ஆதவனும் சென்றான். ஐயா, நான் வாழ்க்கையில் பெரிய மனிதனாக வேண்டும், அதற்கு ரகசியம் என்ன என்று கேட்டான். முனிவர் சிரித்தார். தன் பையிலிருந்து ஒரு சிறிய விதையை எடுத்தார். இதோ இந்த விதையை நடு, தினமும் கவனித்துக்கொள், ஒரு மாதம் கழித்து என்னிடம் வா. ஆதவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. நான் பெரிய வெற்றியின் ரகசியத்தை கேட்டேன், இவர் விதை கொடுக்கிறாரே என்று நினைத்தான். ஆனால் மரியாதைக்காக விதையை வாங்கி கொண்டான். அடுத்த நாள் விதையை நட்டான், மண்ணை போட்டான், தண்ணீர் ஊற்றினான். மாலையில் ஓடி வந்து பார்த்தான், எதுவும் முளைக்கவில்லை. சரி, நாளைக்கு வரும் என்று நினைத்தான். இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நான்காம் நாள் என கடந்தது. இன்னும் விதை முளைக்கவில்லை. ஆதவனுக்கு கோபம் வந்தது. இந்த விதை வேலை செய்யவில்லை போல என்று முணுமுணுத்தான். ஆனால் அவன் அம்மா சொன்னார், மண்ணுக்குள் நடக்கும் வேலைகளை நம் கண்களால் பார்க்க முடியாது மகனே. ஒரு வாரம் கடந்தது, இரண்டு வாரங்கள் கடந்தன, இன்னும் எதுவும் இல்லை. ஆதவன் தினமும் மண்ணை தோண்டி பார்த்தான். விதை வளர்கிறதா என்று சோதித்தான். ஒவ்வொரு முறையும் விதை பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவன் வீட்டின் அருகில் இருந்த வயதான தோட்டக்காரர் ஒரு நாள் அவனை அழைத்தார். நீ ஏன் தினமும் மண்ணை தோண்டுகிறாய் என்று கேட்டார். விதை வளர்கிறதா என்று பார்க்கிறேன். தோட்டக்காரர் மெதுவாக சிரித்தார். பிறகு சொன்னார், நம்பிக்கை இல்லாதவன் விதையை தோண்டி பார்க்கின்றான், நம்பிக்கை உள்ளவன் தண்ணீர் ஊற்றுகிறான். ஆதவன் அமைதியாகிவிட்டான். அன்று முதல் அவன் மண்ணை தோண்டவில்லை, தினமும் தண்ணீர் ஊற்றினான். காத்திருந்தான், காத்திருந்தான். ஒரு நாள் காலை அவன் வழக்கம் போல் வெளியே வந்தான். திடீரென்று அவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. மண்ணிலிருந்து ஒரு பச்சை முல்லை எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். சில மாதங்கள் கடந்தன. முல்லை செடியாகியது, செடி மரமாகியது. மரம் நிழல் தந்தது, பூக்கள் பூத்தன, பறவைகள் வந்து அமர்ந்தன. இறுதியில் இனிய பழங்களும் காய்த்தது. ஒரு வருடம் கழித்து ஆதவன் மீண்டும் அந்த முனிவரை சந்தித்தான். ஐயா, இப்போது எனக்கு புரிகிறது, வெற்றி ஒரு நாளில் வராது, விதை வளர்வது போல் அதற்கும் காலம் தேவை. முனிவர் புன்னகைத்தார். அதுதான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க நினைத்த பாடம். பிறகு அவர் சொன்ன

0: வார்த்தைகள் ஆதவனின் வாழ்க்கையை மாற்றின. மரத்தின் பழத்தை பார்த்து எல்லோரும் பாராட்டுவார்கள், ஆனால் அதன் வேர்கள் இருளில் எவ்வளவு உழைத்தன என்பதை யாரும் பார்க்க மாட்டார்கள். வாழ்க்கையிலும் அதேதான். மக்கள் வெற்றியை பார்ப்பார்கள், ஆனால் அதற்கு பின்னால் இருந்த பொறுமை, முயற்சி, காத்திருப்பு ஆகியவற்றை யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆதவன் அந்த நாளில் ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தான். வளர்ச்சி என்பது சத்தமாக நடக்காது. ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக வளர்வது போல மனிதனின் குணம், அறிவு, திறமை ஆகியவையும் மெதுவாகவே வளர்கின்றன. கதையின் நீதி. இன்றைய உலகம் மிக வேகமாக ஓடுகிறது. ஒரு பொத்தானை அழுத்தினால் படம் வருகிறது, ஒரு நொடியில் செய்தி சென்று விடுகிறது. ஆனால் வாழ்க்கையின் மிக சிறந்த விஷயங்கள் மட்டும் இன்னும் பழைய விதியைத்தான் பின்பற்றுகின்றன. நல்ல நட்பு வளர நேரம் தேவை, அறிவு வளர நேரம் தேவை, நம்பிக்கை உருவாக நேரம் தேவை, ஒரு நல்ல மனிதராக மாறவும் நேரம் தேவை. அதுபோல் பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்கே உண்மையான வெற்றி கிடைக்கும். மேலும் கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சியும் நம்ம கற்றுக்கொள்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய அறிவு. ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் ஒரு விதை இருக்கிறது. அது அறிவின் விதையாக இருக்கலாம், திறமையின் விதையாக இருக்கலாம், அன்பின் விதையாக இருக்கலாம். அதை தினமும் நல்ல எண்ணங்களால் நீரூற்றி வளர்த்தால் ஒரு நாள் அது உலகத்திற்கே நிழல் தரும் மரமாக மாறும்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் பி. அர்ஷிதா. நீரின்றி அமையாது உலகு உரை வழங்க வந்திருக்காரு எஸ். ஸ்ரவன்.
2: நீரின்றி அமையாது உலகு என்பது தமிழின் தலைசிறந்த அறநூலான திருக்குறளில் இடம்பெற்றுள்ள உலகப் புகழ்பெற்ற கருத்தாகும். உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் நீர் இன்றியமையாத ஒன்றாகும் என்பதை இந்த ஒரு வரி தெளிவாக எடுத்துரைக்கிறது. மனிதன் பிறக்கும் தருணத்திலிருந்து இறக்கும் வரை அவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீர் அவசியமாக உள்ளது. குடிப்பதற்கும், உணவு தயாரிப்பதற்கும், விவசாயத்திற்கும், தொழில்துறைக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நீர் அடிப்படை ஆதாரமாக உள்ளது. எனவே நீர் இல்லாமல் உலகமே இயங்க முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். பூமியின் மேற்பரப்பில் சுமார் 70% பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது. கடல்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் நிலத்தடி நீர் ஆகியவை உலகின் முக்கிய நீர் வளங்களாகும். கடல் நீர் ஆவியாகி மேகங்களாக மாறி மழையாகப் பொழிவதே நீர் சுழற்சி ஆகும். இந்த இயற்கை சுழற்சி தொடர்ந்து நடைபெறுவதால்தான் பூமியில் உயிர்கள் வாழ முடிகிறது. மழை இல்லையெனில் ஆறுகள் வற்றிவிடும், குளங்களும் ஏரிகளும் வறண்டு போகும், நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். எனவே இயற்கையின் சீரான இயக்கத்திற்கு நீர் இன்றியமையாததாக உள்ளது. மனித உடலில் சுமார் 60-70% வரை நீர் காணப்படுகிறது. உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருப்பதிலும், உணவை செரிமானம் செய்வதிலும், இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதிலும் நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு மனிதன் உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், ஆனால் நீர் இல்லாமல் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியாது. இதுவே நீரின் அவசியத்தை உணர்த்துகிறது. மனிதனின் அன்றாட தேவைகளான குடிநீர், குளியல், சமைத்தல், துணி துவைத்தல், வீடு சுத்தம் செய்தல் போன்ற அனைத்திற்கும் நீர் தேவைப்படுகிறது. உலகின் பெரும்பாலான பழமையான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில்தான் தோன்றின. எகிப்திய நாகரிகம் நைல் நதிக்கரையிலும், இந்திய நாகரிகம் சிந்து நதிக்கரையிலும், சீன நாகரிகம் மஞ்சள் நதிக்கரையிலும் வளர்ச்சி பெற்றன. ஆற்றங்கரைகளில் குடிநீர் எளிதாக கிடைத்ததால் மக்கள் அங்கு குடியேறினர். விவசாயம் செழித்தது, வணிகம் வளர்ந்தது, நகரங்கள் உருவாகின. இதனால் மனித நாகரிகம் முன்னேறியது. நீர் இல்லையெனில் இத்தகைய வளர்ச்சி சாத்தியமாகியிருக்காது. விவசாயம் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை தொழிலாகும். உணவுப் பொருட்கள் அனைத்தும் விவசாயத்தின் மூலமே கிடைக்கின்றன. நெல், கோதுமை, காய்கறிகள், பழங்கள் மற்றும் பிற பயிர்கள் வளர நீர் மிக அவசியமாகிறது. மழை குறைந்தால்

0: விவசாயம் பாதிக்கப்படும், பயிர்கள் காய்ந்து போகும், விளைச்சல் குறையும், உணவுப் பொருட்களின் விலை உயரும். இதனால் ஏழை மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவர். எனவே விவசாயிகள் மழையை நம்பியே வாழ்கின்றனர். நீர்வளம் அதிகமுள்ள பகுதிகளில் விவசாயம் சிறப்பாக நடைபெறுகிறது. மனிதர்களைப் போலவே கால்நடைகளும் நீரை நம்பியே வாழ்கின்றன. மாடுகள், ஆடுகள், குதிரைகள் மற்றும் பிற விலங்குகள் தங்களது உடல் இயக்கங்களுக்கு தேவையான நீரை பெற வேண்டும். நீர் இல்லையெனில் அவற்றின் உடல் நலம் பாதிக்கப்படும். மேலும் பறவைகள் மற்றும் காட்டு விலங்குகளும் நீர்நிலைகளை சார்ந்தே வாழ்கின்றன. வறட்சி காலங்களில் பல உயிரினங்கள் நீரின்றி உயிரிழக்கின்றன. இதனால் உயிரினப் பன்மை குறைகிறது. இன்றைய உலகில் தொழில்துறை வளர்ச்சிக்கும் நீர் மிகவும் அவசியமாகிறது. காகித தொழிற்சாலை, நெசவு தொழிற்சாலை, இரும்பு தொழிற்சாலை, மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற பல துறைகளில் நீர் பயன்படுத்தப்படுகிறது. தொழிற்சாலைகளில் இயந்திரங்களை குளிர்விக்கவும் உற்பத்தி செயல்முறைகளை மேற்கொள்ளவும் நீர் தேவைப்படுகிறது. நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் தொழில்கள் பாதிக்கப்படுவதோடு பொருளாதார வளர்ச்சியும் குறையும். நீர் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அணைகள் கட்டப்பட்டு அதில் சேமிக்கப்படும் நீரின் அழுத்தம் மின்சாரம் உருவாக்க பயன்படுகிறது. இந்தியாவின் பல மாநிலங்களில் நீர் மின் உற்பத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது. மழை குறைந்து அணைகளில் நீர் அளவு குறைந்தால் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்படும். இதனால் தொழில்கள் மற்றும் பொதுமக்கள் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும். நீர் சுற்றுச்சூழலின் சமநிலையை பாதுகாக்கிறது. காடுகள், புல்வெளிகள் மற்றும் நீர்நிலைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. மரங்கள் மழையை ஈர்க்கின்றன. மழை நீரை வழங்குகிறது. நீர் தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது. இந்த இயற்கை சங்கிலி முறிந்துவிட்டால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். வெப்பநிலை அதிகரிக்கும், வறட்சி ஏற்படும், மண்வளம் குறையும். எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நீர் இன்றியமையாததாக உள்ளது. இன்றைய காலத்தில் நீர் மாசுபாடு ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள், கழிவுநீர் மற்றும் வேளாண் இரசாயனங்கள் நீர்நிலைகளில் கலப்பதால் நீர் மாசுபடுகிறது. மாசுபட்ட நீரை பயன்படுத்துவதால் காலரா, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. எனவே நீர் மாசுபாட்டை தடுப்பது மிகவும் அவசியமாகிறது. உலக மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் நீரின் தேவை நாளுக்கு நாள் உயர்கிறது. ஆனால் கிடைக்கக்கூடிய தூய்மையான நீரின் அளவு குறைந்து வருகிறது. பல நாடுகள் கடுமையான நீர் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றன. நீர் பற்றாக்குறையால் நாடுகளுக்கிடையே மோதல்கள் கூட ஏற்படலாம் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். எதிர்காலத்தில் நீருக்காக போர்கள் நடைபெறக்கூடும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். மழைநீர் சேகரிப்பு முறைகளை ஒவ்வொரு வீட்டிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். குளங்கள், ஏரிகள் மற்றும் ஆறுகளை பாதுகாக்க வேண்டும். மரங்களை அதிக அளவில் வளர்க்க வேண்டும். நீர் வீணாவதை தடுக்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு சிறுவயதிலிருந்தே நீர் சேமிப்பின் அவசியம் கற்பிக்கப்பட வேண்டும். நீர் என்பது வெறும் இயற்கை வளம் மட்டுமல்ல, அது உயிரின் ஆதாரமாகும். மனிதன், விலங்கு, பறவை, தாவரம் என அனைத்து உயிர்களும் நீரையே சார்ந்துள்ளன. உலகின் பொருளாதாரம், விவசாயம், தொழிற்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் மனித நாகரிகம் அனைத்தும் நீரின் மீது அமைந்துள்ளன. அதனால்தான் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு என்று காலத்தால் அழியாத உண்மையை உலகிற்கு எடுத்துரைத்தார். நீரின் அருமையை உணர்ந்து ஒவ்வொரு துளி நீரையும் பாதுகாப்போம். நீர் வளங்களை பேணுவோம். வருங்கால சந்ததியினருக்கும் போதுமான நீர் கிடைக்க வழிவகுப்போம். அப்போதுதான் வளமான, ஆரோக்கியமான மற்றும் நிலையான உலகை உருவாக்க முடியும்.
1: இதுவரை நீரின்றி அமையாது உலகு உரை வழங்கினார் எஸ். ஸ்ரவன்.
2: நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களுக்கு

0: கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
1: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
2: இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனி மனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார். இத்திட்டத்திற்கு முதல்கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும், 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன் முறையாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு விஜய் கூறினார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து

கொண்டனர். சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் பல்லாவரம் தாம்பரம் இடையேயான லெவல் கிராசிங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர்கள் திரு அன்கூர் சௌஹான், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புல்லாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி

0: சத்தமிழந்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகரன் அம்சகர்ணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான் லீ ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் முயற்சியால் நெதர்லாந்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பேடுகள் குறித்த செய்தி தொகுப்பு, சேலம் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் பங்கேற்ற சப்த தாண்டவம் நிகழ்வு குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் நெதர்லாந்து பயணத்தின்போது அங்கிருந்து கொண்டுவரப்பட்ட சோழர் காலத்து செப்பேடுகள் ஆனைமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவை என்றும், இதில் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் பட்டயங்கள் இருந்தது குறித்தும் எமது செய்தியாளர் வழங்கும் ஒரு செய்தி தொகுப்பு.
2: நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். பழமையான இந்த கிராமத்தில் சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் தனது படைகளோடு இங்கு தங்கியிருந்தார். இதற்கான சான்றுகள் அங்குள்ள மகா காளீஸ்வரர் சிவன் ஆலயத்தில் உள்ளது. பழங்காலத்தில் யானை கட்டி போரடித்த செழிப்பினை பெற்ற இந்த கிராமத்திற்கு ஆனைமங்கலத்தினை சுற்றியுள்ள 26 ஊர்களில் 97 வேலி நிலம் உள்ளது. அதாவது சுமார் 850 ஏக்கர் நிலத்தின் வருவாயினை ஸ்ரீ விஜய நாட்டு மன்னன் மார விஜயதுங்கவர்மன் தன் தந்தை சூடாமணிவர்மன் பெயரில் கட்டிய சூடாமணி விகாரம் என்ற பௌத்த பள்ளியின் பராமரிப்புக்காக வரி நீக்கி நன்கொடையாக வழங்கியுள்ளார். ஆண்டுக்கு 8934 கலம் நெல்லும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகளாகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். இதில் 5 ஏடுகள் சமஸ்கிருதத்திலும் 16 ஏடுகள் தமிழிலும் உள்ளன. ராஜராஜ சோழன் சூடாமணி விவகாரத்திற்கு ஓலைச்சுவடியில் எழுதி கொடுத்த கொடையை அவரது மறைவுக்கு பின் சுமார் 20 ஆண்டுகள் கழித்து அவரது மகன் ராஜேந்திர சோழன் செப்பேட்டில் பொறித்து உறுதி செய்துள்ளார். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்கன் கிபி 1086 ஆம் ஆண்டு அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. விகாரைக்கு அளிக்கப்பட்ட கொடையை உறுதி செய்யவும் மேலும் விரிவுபடுத்தவும் வழங்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழனின் 21 செப்பேடுகளும் ஒரு வளையத்தினால் இணைக்கப்பட்டு சோழர்களின் புலி முத்திரையால் பொறிக்கப்பட்டுள்ளன. குலோத்துங்கனின் 3 செப்பேடுகள் தனி வளையத்தில் உள்ளன. இந்த செப்பேடுகள் 1690 டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தனது கோரமண்டல் தலைமையகத்தினை பழவேற்காட்டில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு மாற்றியது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழரின் பாரம்பரியத்தையும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மதநலத்திற்கும் சான்றாக ஆனைமங்கலம் செப்பேடுகள் அமைந்துள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது மனதின் குரல் நிகழ்ச்சியிலும் இதனை பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க செப்பேடுகளை அவை குறிப்பிடும் பௌத்த பள்ளி அமைந்துள்ள நாகை மாவட்டத்தில் வைத்தால் இந்திய வரைபடத்தில் இதுவரை இடம்பெறாத ஆனைமங்கலம் கிராமம் முக்கிய சுற்றுலா தலமாக மாறும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக உள்ளது.
1: சேலம் மாவட்டத்தில் சிவன் ஆடிய தாண்டவத்தை நினைவு கூறும் வகையில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் இணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்.
3: தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி என திருவாசகத்தில் சிவபெருமானை போற்றி புகழ்கிறார் மாணிக்க வாசகர். நடனத்தின் அதிபதியான நடராஜரை பரத கலைஞர்களான நங்கையர் அனைவரும் வணங்கி மகிழ்கின்றனர். உலக நன்மைக்காக சிவன் ஆடிய தாண்டவத்தை நினைவு கூறும் வகையில் சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம்

0: சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடனப் போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாட்ட சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நிகழ்த்தி காட்டியதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் லதா மாணிக்கம்.
1: அனந்த தாண்டவம், கௌரி தாண்டவம், சந்தியா தாண்டவம், ஊர்துவ தாண்டவம், ருத்ர தாண்டவம், சம்ஹார தாண்டவம், திரிபுர தாண்டவம், இந்த 7 தாண்டவமும் சிவனோட தாண்டவங்கள் 108 ஆகம வேதங்கள் கூறுகின்றன. ஆனால் அதிலிருந்த முக்கியமான 7 தாண்டவங்களை சப்த தாண்டவமாக எடுத்து இன்றைக்கி இங்கே இருக்க 252 நடன கலைமணிகள் நடனமாடப் போகின்றாங்க.
0: மகிழ்ச்சி, கோபம், மன நிறைவு என நொடிக்கு நொடி மாறிய உணர்ச்சிகளை அபிநயம் பிடித்து அனைவரும் நடனமாடிய காட்சி மெய்சிலிருக்கும் வகையில் இருந்தது. நடனத்தின் அதிபதியான சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவியர் தெரிவித்தனர்.
2: அர்ப்பணிக்கிற மாதிரி சப்த தாண்டவம் ஆடியிருந்தோம். அதில் வந்துட்டு எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் தாண்டவமும் ஆடியிருந்தோம். இந்த மாதிரி ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம், அந்த மாதிரிலாம் ஆடியிருந்தோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது.
3: சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். 10th படிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் இருக்கிற போதும் எனக்கு டான்ஸ் ஆடுற போது ஒரு தனி ஃபீல், சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்துக்காக நான் எப்போவுமே ஆடுவேன்.
4: இந்த டான்ஸ் ஆடினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது 12th. ஸோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
0: தொழில்நுட்ப வளர்ச்சியால் குழந்தை வளர்ப்பு சவால் நிறைந்ததாக மாறியுள்ள நிலையில் குழந்தைகளின் கவனிக்கும் திறன் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனை சீரமைத்து பேச்சு, செயல் உள்ளிட்டவற்றில் குழந்தைகளின் ஆற்றலை பெருக்கிட இதுபோன்ற நிகழ்வுகள் உதவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.
5: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மகளிர் நலனுக்காக இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம், கழிப்பறை வசதி, மின் வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆதரவு அளிப்பது, சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பது, இயற்கை உரங்களை பயன்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயலாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் நாட்டின் உற்பத்தி துறைக்கு வலு சேர்ப்பதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. வீட்டு வசதி, தூய எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் இப்பொழுது 8:15.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: Join Indian Navy. The Indian Navy invites online applications from unmarried male candidates for Agniveer Apprentice 01/2027 and 02/2027 batch. Last date for submission is 29th June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready. Cohesive. Atmanirbhar. Safeguarding seas for a Vikasit Samriddh Bharat. Join Indian Navy.
0: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் திரைகானம். திரைகானத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது வாக் திரைப்படத்திலிருந்து ஜிதின் ராஜ், விக்ரம் பிரபு ஆகியோரின் குரலில் ஒலிக்க வருகிறது.
5: என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்திருந்தேன்.

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: திரைகானத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது தொடரி திரைப்படத்திற்காக கானா பாலா பாடிய பாடலை.
2: மனுஷனும் மனுஷனும் பேசுன காலம் போய போச்சு. அவன் முழிச்சது முழிக்கிற முகமோ இப்போ செல்போன்.

நேரம் 8:38. அடுத்ததாக திரைக்காணத்தில் நாம் கேட்கவிருப்பது தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும். கார்த்திக், மேகா, ஸ்ரீசரன், கஸ்தூரிரங்கன் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் தொடர்வது செய்திகள். டெல்லி அஞ்சல்.

குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு அ பிராண்ட் நியூ எடிஷன் ஆஃப் அ செக்மெண்ட் தட் யூ ஆல் லைக் டு ஃபினிஷ் யுவர் டே வித். திஸ் இஸ் எம் டைம் ஆன் எஃப்எம் கோல் 100.1 வித் மீ ஆர்ஜே கிருத்திகா. ஸோ த நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஐல் பி பிளேயிங் சம் எக்ஸைட்டிங் ட்ராக்ஸ். ஃபர்ஸ்ட் அப் இஸ் மாமா மியா பை ஆபாகர் ரப்ரா.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். அடுத்த இடம் பெறுவது திரைகானம். முதலில் 1000-இல் ஒருவன் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

என்னோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று

அன்பு வேண்டும், நெஞ்சில் உண்மை நன்றி வேண்டும், மிக சிறந்த பண்பு வேண்டும் வாழ்வு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

இன்று நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன், அரங்கேற்றம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து முதல் பாடல். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள் ஒழிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடல.

நேயர்கள், இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்களுக்கு கேட்டீர்கள். தொடர்ந்து அரங்கேற்றம் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம். முதலில் ஒழிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்களின் கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் அனிமா தாஸ் அவர்களின் சரோடிசை கேட்கலாம். தொடர்ந்து மாலபிகா கண்ணன் அவர்களின் பாடல் கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது அனிமா தாஸ் அவர்களின் சரோடிசை.

0: இதுவரை இனிய ராகம் நிகழ்ச்சியில் அனிமா தாஸ் அவர்களின் சரோடிசையும் தொடர்ந்து மாலபிகா கணன் அவர்களின் பாடலையும் கேட்டீர்கள். தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं विकास मेहरोत्रा।

பொங்கும் மங்களம். ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் டபுள். முதலில் வாரணமுகவா, கோட்டீஸ்வரய்யர் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரசாட்ச பரிபாலய என்ற சுவாதி திருநாள் கிருதி பந்துவராளி ராகம் ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீபெரும்புதூர் ஜி நாகேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். போரூர் ஆர் ஜெயவேல் அவர்கள் தபல்.

0: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது திருமால் பெருமை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடலில் பாடல்.